0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி
1: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேனிசை அரங்கம். இன்று வெள்ளிக்கிழமை, மே மாதம் 8ஆம் தேதி. இன்று உங்களுக்காக இதோ போற்றி திரு தடங்கம் என்னும் தேவார பாடலை நாங்கள் உங்களுக்காக அன்புடன்

அன்பு மக்களே, நீங்கள் ஒரு தேவார பாடலை கேட்டீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, அதனால்தான் உங்களுக்காக இதோ அம்மனை போற்றும் இன்னொரு ஒரு பக்தி பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம்.

நீங்கள் பக்தி பாடல்களை கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது உங்களுக்காக வள்ளுவர் வாக்கு. திருவள்ளுவர் தமது திருக்குறளில் பல நீதி கருத்துக்களை எழுதி இருக்கின்றார் இல்லையா? இது இதனால் உங்களுக்காக இதோ அதிகாரம் வந்து அவை அஞ்சாமை, அவை அஞ்சாமை 728வது குரட்பா. பல்லவை கற்றும் பயம் இலரே, நல்லவையுள் நன்கு சில சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு சில சொல்லாதார். அதன் உரை: நல்ல அறிஞர்களின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவரே. அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: Those who cannot agreeably speak good things before a good assembly are indeed unprofitable persons in spite of all their various acquirements. நல்லவனவற்றை நல்லவர் கூடிய அவையில் அவன் மனம் கொள்ள சொல்ல தெரியாதவர் பல துறை நூல்களை கற்றிருந்தாலும் உலகிற்கு பயன்படாதவரே. நீங்கள் அடுத்த பாடலை மேகம் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள புத்தம் புது காலை பாடல்.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:20 ஆகிறது. நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் 94.6, 98.2 ஆகிய அலைவரிசைகளில் நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம். இன்றைய இந்த அழகான வெள்ளிக்கிழமை காலை உங்கள் அனைவருக்கும் அன்பும் அருளாசி மற்றும் நேர்மறை சக்தியும் நிறைந்ததாக அமையட்டும். எல்லாரும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக புன்னகையோடு இந்த நாளை ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக நான் இங்கே இருக்கின்றேன். நிறைய காதலும் நல்ல நேர்மறை சக்தியோடு இங்கே இந்த நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். இந்த பாடலே சிறப்பாக அம்மா ராமன் மற்றும் ஐயா கோவிந்தன், அம்மா வனிதா ராமன் மற்றும் ஐயா கோவிந்தன் ராமன் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் அம்மா தேவி அப்பாசாமி மற்றும் ஐயா தர்மா அப்பாசாமி, அம்மா நீலம் மற்றும் ஐயா அமாசை உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அன்பு மக்களே, நம்முடைய தமிழ் மொழி இது எங்களுக்கு ஒரு மொழி மட்டுமில்லை. இது எங்களுடைய உயிர், எங்கள் உணர்வு, எங்கள் அடையாளம், எங்கள் பெருமை. தமிழ் மொழியின் அழகு சொல்லில் இல்லை, அது உள்ளத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திலும் ஓர் இசை இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு வரியிலும் ஒரு பண்பாடு உயிரோடு நடக்கிறது. தமிழ் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. ஆனால் பழமை என்றால் பழையது இல்லை. தமிழ் என்றால் என்றும் புதிது, என்றும் இனிமை, என்றும் தனித்துவம். நாம் தமிழர்கள் ஏன் தமிழை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால், தமிழ் நம் வேர்கள். வேர்கள் மறந்த மரம் நிலைக்காது. நம் தமிழை பேசினால் நம் முன்னோர்களின் பெருமையை உயிரோடு வைத்திருக்கின்றோம். நம் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு அடையாளத்தை கொடுக்கிறோம். தமிழை கற்றுக்கொள்வது என்பது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது மட்டுமில்லை, ஒரு வரலாற்றை, ஒரு பண்பாட்டை, ஒரு பாரம்பரியத்தை உள்ளத்தில் வளர்ப்பது. அதனால்தான் நான் என்ன சொல்ல வரேன், தமிழை நேசிப்போம், தமிழை பேசுவோம், தமிழை கற்றுக்கொள்வோம், தமிழை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக டிஜாத ஊரைச் சேர்ந்த பாய் மல்லிகை பெரிய பையன் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அடுத்த பாடலை நாங்கள் வியாற்றோம். அப்போ ஊரை சேர்ந்த மன்னன் பேரன் பேத்திமார்களுக்கும் சோமசேகரன் சோழன் செந்தாமரை மகன்மார்கள் சஞ்சீவன் ஜெசன் மருமகள்மார்கள் செந்தி கெசிலா அனைத்து சகோதரர்மார்களுக்கும் சகோதரிமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் வசந்தா ரூபி அனைத்து நண்பர்களுக்கும் தமிழவையா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் மற்றும் அம்மா மனுன் அவர்களுக்கு இதோ இந்த பாடல் பச்சை நிறமே.

அன்பு மக்களே, நாங்கள் அடுத்த பாடலை உங்களுக்காக அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றோம். இதோ பனி மலரே என்னும் பாடலை காந்தா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல். பாடலுக்கு குரல் தருபவர் பிரதீப் மற்றும் பிரியங்கா அவர்கள்.

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை மே மாதம் 8ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ஃபெனிக்ஸிலிருந்து சிதா கிருஷ்ணன் தமது பிறந்த நாளை முனித்து, கணவன் சிரலன், தொகிதன் மற்றும் தலினி, மகன் இயலன், கம்பன், மருமகள் ஷிகா கக்கருணா, மகன் செல்வன், வேலன், அனே ராஜன், ஷமுனியிலிருந்து அனைத்து உற்றார் உறவினர்களின் சார்பாகவும், கண்டன் சார்பாகவும் மற்றும் கிருஷ்ணன் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் சஞ்சுலந்தத் மௌரைச் சேர்ந்த நிதன் சண்முகம் வீரன் தமது பிறந்த நாளை முனித்து, மனைவி சிவானி, மகள் மகன் செவியன், அம்மா அசுதா பசச்சுதா, தம்பி மோகன், யோகினி அம்மாய் பொன்னு, புனகை ஊரைச் சேர்ந்த அத்தே சுந்தரி, மாமை வாசன், விசன் அருமை, அப்பாய் மணி, அப்பாய் சரோஜ், அனைத்து வீரன் மற்றும் வீரசாமி குடும்பம் சார்பிலும், SSTDS கோவில் மற்றும் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. அலிபிரியன் வக்குவாலிலிருந்து புவலன் கன்னியப்பன் தமது பிறந்த நாளை முடித்து, அப்பா ஜகா, அம்மா சாரதா, அக்கா சாம்பவி, வருங்கால மனைவி உருவானி, அத்தை தனி, பப்பா சாம், ஃபிஃபி கன்னியப்பன், கந்தப்பன், புனுசாமி, கோவிந்தன், ராமன், சிவன், ராமசுவாமி மற்றும் அம்மா வினுதா உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். கானம் வக்குவாலிலிருந்து தினன் கன்னியப்பன் தமது பிறந்த நாளை முனித்து, மனைவி ஸ்வீத்தி, மகள் விலாசினி, கெலினா, மணவாளன், கன்னியப்பன், கண்டப்பன், பொன்னுசாமி, கோவிந்தன், ராமன், சிவன், ராமசுவாமி மற்றும் அம்மா வினுதா ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். சஞ்சுலதத் மௌரைச் சேர்ந்த அனை கவிதன் மற்றும் அனை திலகம் வீரன் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா வினுதா, அப்பா தம்பி, தம்பிமார்கள் சஞ்சீவன், வனிசன், மனிஷா அழகி, இசைவானன், கோவன் மற்றும் புனாக்கை ஊரைச் சேர்ந்த அம்மா தேவி ராமலிங்கம், அனே கண்ணன், அனுஷா, தவினா, தர்ஷினி, திலகன், செல்வினா, ஜெசன், ஜெலினா, அனைத்து வீரன் மற்றும் ராமலிங்கம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. அமோகிலிருந்து ஞானவன் வையாபுரி அவருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஞானவன். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா அருள்வாணி, அப்பா சிவம், அப்பாய் சவிதா, கல்வியன், புவனா, தென்றல், அரிணி, அழகேசன், அத்தை யஷினி, மாமை வனேசன், அனைத்து வையாபுரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். த்ரங்பா போத்லிஸ்டிலிருந்து லவிஷ்கா தன்ராயன் தமது பிறந்த நாளை முனித்து, அம்மா அனுஷா, அப்பா உகந்தன், அப்பாய் ரூபி, தாத்தா சுப்பையா, மாமே திலன், அத்தை கல்வானி, கொவியானா, தாத்தா கயன், மாமே கெவின், அத்தை பூஜா, சின்ன பாப்பா, அனைத்து குடும்பத்தார்கள், ராமகிருஷ்ணா மற்றும் தன்ராயன் ஆறுமுகம், முச்சியா, மேலும் அம்மா தேவியா போத்லுவிஸ் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் லவிஷ்கா. அலிபிரியன் வக்குவாலிலிருந்து அந்தி சிவன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு, அம்மா அன்ஷிலா, யசோதரன், ஏதன், அனைத்து சிவன் மற்றும் கன்னியப்பன், கந்தப்பன், புன்னுசாமி, கோவிந்தன், ராமன், ராமசுவாமி குடும்பங்கள் சார்பிலும் வாழ்த்துக்கள். அலிபிரியன் வக்குவாலிலிருந்து கெல்வனா கெல்வினா நம்முடைய இரட்டை குழந்தை பாவாடை குடும்பத்திலிருந்து தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார்கள். அவர்களுக்காக பாடலை கேட்கின்றவர்கள் அப்பா குலன், அம்மா பொன்னி, அனை கெசிகன், பாட்டி தானோ, அம்மாய் முன்யம்மா, அப்பாய் சுப்பாம், மாமே எழிலன், யயா, அதி, கெலினா, அனைத்து பவாடே குடும்பம், மேலும் ஆயத்தாலிருந்து முன்யம்மா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். கனடா நாட்டைச் சேர்ந்த அஸ்வினா குத்தன் தமது பிறந்த நாளை முனித்து, கணவன் இஷ்லன், மகள் ஜூயி, மகன் திலன், அம்மா சிமி, அப்பா சகதேவன், தமது சகோதரர்கள் சார்பிலும் அஸ்வன், அச்சுதன், அனி அரசி மற்றும் சின்னம்மா சீதா, அனைத்து கிருஷ்ணன் மற்றும் குத்தன் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள்.
இதோ உங்களுக்காக அடுத்த பாடலை வாட்ட பக்கத் என்னும் பாடலை சிறப்பாக அனை குகன் கந்தன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அனை குகன். உங்களுடைய பிறந்த நாளை முன்னித்து உங்கள் மனைவி கமிலா, மகள் தன்மை, அம்மா அரசி, அப்பா நதா, தங்கை பூமகள், மாமியார் மாலினி மற்றும் மாமே இந்திரன், செல்வினா, அலசன், செலினா அனைத்து நண்பர்களின் சார்பிலும் உற்றார் உறவினர்களின் சார்பிலும் கந்தன், வீரப்பன் மற்றும் அண்ணா குட்டி குடும்பங்களின் சார்பிலும் உங்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். கெசினி சுபன் தமது பிறந்த நாளை முன்னித்து அப்பா சிசன், அத்தை சுஷிலா, மாலா ஷிம்லா, யுவனா, சித்தப்பா குவிலன், சினம்மா உமிலா, சினம்மா வதி, சிற்றப்பா சிகா அனைத்து பெரியம்மா மார்களின் சார்பிலும், சின்னம்மா மார்களின் சார்பிலும், அனைத்து மாமன் மார்களின் சார்பிலும், சுபன் குடும்பம் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை தமது அனைத்து ஆசிரியர் ஆசிரியர் தோழர்களுக்கும் ஷாலினி நாயக்கன், திருவதி ஆறுமுகம், மனுதா நலகுந்தன், கலைவாணி, கோமதி முனிசாமி, யுனா ராமசாமி, குவிலன் ஆகி முத்துசாமி, ரோவிசன் அப்பாசாமி, லோனா மற்றும் வனா குப்பன், உங்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மா அனி கோவிந்தன் அவர்கள்.

கோபிஷிலிருந்து மனுவன் மற்றும் செல்விதா சதயன் தமது பிறந்த நாளை முனித்து ஜெயவாணி அம்மா அஞ்சி அப்பா ராஜு மற்றும் வக்வாலிருந்து அத்தே மல்லிகை கோயந்தன் தங்கவேல் சரோஜா தேவி வேதா அனைத்து சதயன் மற்றும் கோயந்தன் அவர்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இதே பாடலை நாங்கள் சுல்யாக்கிலிருந்து பிருஷ்ணி செவாச்சியா தமது பிறந்த நாளை முனித்து அம்மா பத்மினி அப்பா ரோமி காரினா சுல்யாக்கிலிருந்து செவாச்சியா மற்றும் முன்சாமி குடும்பம் சார்பிலும் சாத்துபாயிலிருந்து மொரிமுத்து குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் சிறப்பாக மோகோஷிலிருந்து பெரியம்மா வினோத், பிரித்தானியாவிலிருந்து சின்னம்மா ராஜம்பா, பிளேசான்ஸிலிருந்து மற்றும் பாடலை கேட்கின்றவர் சாஞ்சுலியாதுமா ஊரை சேர்ந்த அம்மா மகா பொம்னி சின்னான் சார்பிலும் இதோ அம்மா உங்களுக்காக அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மற்றும் அடுத்த பாடலை நாங்கள் அம்மா அனி கோவிந்தன் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதோ அடுத்த பாடல் அனிருத் இசையமைத்த விடாமுயற்சி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சவாதிகா பாடல்.

0: நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாட்டோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் மீண்டும் உங்களை நாளைக்கு காலையில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: சொல்ல